பிராட்டு கொழந்தரு மறி கொழந்தரு தாசி பரிகிழஞ்சி சனிரி தோயச பவாதுல குனி எரி துஸ்தரமணிவா கொனிரி.